0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தாண்டி நிற்பேன்.
1: வருந்து சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: ശുഭയാത്ര എന്ന ചിത്രത്തിലെ ഗാനം കേൾക്കാൻ പാടിയത് ചിത്ര. പി കെ ഗോപിയുടെ വരികൾക്ക് ജോൺസന്റെ സംഗീതം.

0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் இருப்பேன்.
1: வருண்ணும் சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்தின ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.

0: ஈரகஞ்செருது பார்த்து சேர்த்து கடுகும் வரு தாக்கமோட இலையிலாக்குவோர்க்கு தருவன் தெய்வதரி கங்கணம்.
1: தண்டாரில் மாது சபலாகிரிமயன்னுரப்போருண்டாய சேஷம் இது கண்டவரல்ல கண்டால் மிண்டாதையாம் தனது சாபலமோர்த்து மாறாதுண்டா பயோதிசுத சுஸ்திரமாய் திங்கள்.
2: மானத்தில் இந்திரபுரியோடடராடி வேகம் மானத்தயச்சதினி வீழ்கிலுடன் தடுக்கான் தானத்திர சௌத மகுடங்களு